0: Haftaki değil, daha önce simkestiyon de jour, inşallah her gün fan.
1: Tamam mı?
2: Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı?
0: Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam مي. Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? Tamam mı? حمد شابي ساعة 16 17 30 يوني موثن إيرلي أذكر دي لحنا أتيلي لا لوفي دي كورينس دي دي الباري دي سبيطار جورج بومبيدو أقيل مجربة سكيدفا سين غرس هذي توانطل دي ثمان الساحل دي بوزقن سلازقا دي ثمورت اللقبيل دان أطفال ساعتين في وكنا دع الزيارة وشوتين سومتا أما كنا راوي عزيز هو شو تنظرون سوما ثمانيون اللي ديف كان أطاس يسجلت ثقبي اللي ثديوني كاثن لعود ولاش داش على الدنيا غديوني سعان يسفران يشبحن وينو تنسينا لانا دي رحت يوليوتوب هذي طابي جوست حمد شابي زمراء الدنيا باللي سنان تزلاتين ينس ماشان وستشينا لان تسي ماليس فلا سلويت
2: فالميرث الشيخ أحود أحون فليه
1: Merci Nasser, merci de ton intervention.
0: Je t'en prie, je vous en prie. Merci à Amir Rochel. Merci. Merci à Amir
2: Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Merci à Amir Rochel. Mer

0: سلادي عبد القادر قاسم تسم نياس الشفا سلعجلاني مي ثاني يظن كان سمومون تمنيا الشفا سلعجلا عميروش وزعش وبغيت تهضر مع عميروش
1: Bah pour l'instant, pas grand chose. Moi, s'il faut répéter, parce que le live, là, il a disparu. C'est recommencé à zéro, quoi.
0: Tu l'as dit, ça va pas. Tu l'as dit, ça va pas. Tu l'as dit,
1: ouais.
0: Voilà. Donc, c'est prévu à Dilling, qui est un groupe MZ. Ils ne nous ont pas confirmé, donc on ne peut pas. Voilà. Donc, live, il est là. Il est live, il est donc. Et donc, il est là. Donc, la portable, il ne va pas à Meroche.
1: Non, non, c'est bon. Là.
0: Voilà. Tout le monde a dit que nous avons dit que nous avons dit que nous avons dit que nous avons dit que nous avons dit que nous avons dit que nous avons dit ذيون ذعنا يشنون من في قبالي في بازيخ من في كان في لي سوجي يعني ذي تاوي شبحن سواطاس عزدين تلسان كي دنيا كان ولا دنسان بارمي لي زونسيان يشنان من في ثلسان من ذعني مازال لشانسون مازال أزول لارثيم لليث نتوالي نتوث يوث أكان ثاون نساعدين يوث السلام غاون بونيكوت السلام السلام يتزلي تشبحن سواطاس تلي ذي الخطرون خطرنون الشفاس العجلة ذعني الشيخ عزدين تلسان قديسين الأقصر سنفكزوا السريد سلا راديو ديو